பத்திரே ஷரியா தின கவனு கலாவே கவனு சூகாவே மனம சிமரன் கரையா சாவனதான தாஸ் அஷ்ட சிதானம்

கபூன் எடுத்து கரைய பாப்பா, அதுக்கப்புறம் சுவையரா எதுண்டா, அதுக்கப்புறம் மகா குரோத பிகரால் கபூன் சர்வக்கி ஓதரவாரம் கபு ஹோய பயபட் ராஜா கபு விகாரி நிஜகா சாஜா கபு ஆப கீர்த்தம ஆப கபு பலா பலா கஹாப ஜியோபிரபு ராக்கேத் வீர குருபிரசாத் நானுக்கு சச்சு கஹே கபு ஹோய பண்டத கரே வகியான் கபு மோன் தாரி லாப தியான் கபு தட் தீர்த்த ஸ்நான் கபு சசாது முக்யான் கபு கீட்ட ஹாஸ்த பதங்கே ஜியான் ஜோன் பரமே பிரமியா

சிறவரங்க நம சிறப்பங்க நம கால் காலு நம சுதத்தியால நம சிங்கபரன் நம சிங்கபரன் நம சுஞ்சிரார நம சுங்கர் தார நம சிறவத்தந்தே நம சந்த நம சுந்தர சாக்க நம சுந்தர பாக்கு நம சுங்கரஹிம நம சங்கரிம நம சுங்க அனந்த நம சுங்க மகந்த நம சதுராகே நம சுங்க சுஹாகே நம சர்வசோகம் நம சர்வபோகம் நம சர்வகர்த்தா நம சர்வஹர்த்தா நம ஜோக ஜோகே நம போக போகே நம சர்வதயாலே நம சர்வபாலே

பாடி இவன் சச்சேசாவுக்கூட கொடுக்கமாயே இவன் சச்சே கூட யார்பான் செலாயே இவன் சச்சே தன் சார் சாரர்களாயே இவன் சச்சேசாவ போக்கு பேதைக்காய இவன் சச்சேத்திரவாறு கூடனா பாய கூடையில் ஆழத்திலாக்கு மேல் குவாய சாப ஜாக ஠கோ ஠ாக ஆய ஜாய தன் மே திருஷ்ணாயாக சப்த புஜாய ஸ்ரோக் மஹல்லா பஹலா நானக குரு சந்தோக ரொக்க தர்ம புல் பல் ஜான ரச ரசியா ஹரியா சதா பக்க கரம தியான பத்க சாது கதா லஹை